காத்தல் கட்டு காக்கா கிளி காக்கா குணிசுக்கே குணசெந்தீர்கே.